0: சமு
1: சந்தேனா
2: இமா
1: நாய் வெச்
2: கிட்டோ
3: Yo, Jack Harlow.
4: Hey, I'm Shakira.
5: Hity bez kompromisów.
4: Tu je.